சலீச்சந்திராவில் காண்கு சிந்தாதின் பயார் பார் ஜாதகோப்பிலா விந்திராவன் மேடல் கீகா கண்மேதர்கள் ஹோவா நோ குதாயல் ஹோ பயா நீ